வணக்கம் நேயர்களே, இன்று புதன்கிழமை காற்றின் அலைகளில் 3CR தமிழ்குரல் வானொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, 3CR தமிழ்குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலைவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் கேட்டு மகிழலாம். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் அறிவுக்கு நல்விருந்தாகும் மிகச்சிறந்த நீதி நூலான விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடலை பார்ப்போம். இது இல்லை என்றால் இதனால் பயனில்லை. மாடிலான் வாழ்வும் மதியிலான் வணிபமும் நாடிலான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குருவிலா விந்தை குணமிலா பெண்டும் விருந்திலான் வீடும் விழல். அதாவது, செல்வம் இல்லாதவன் வாழ்வில் பயனில்லை. வணிபம் செய்வதற்கு ஏற்ற அறிவில்லை என்றால் வணிபத்தால் பயனில்லை. நல்ல நாடு இல்லை என்றால் செங்கோல் ஆட்சியால் பயனில்லை. குருவின் துணையின்றி கற்கும் கல்வியால் பயனில்லை. நல்ல குணங்கள் இல்லாத மனைவியோடு குடும்பம் நடத்துவதால் பயனில்லை. விருந்தினர்கள் வந்து உண்டு மகிழாத வீடும் பயனில்லை. மாடிலான் வாழ்வும் மதியிலான் வணிபமும் நாடிலான் செங்கோல் நடாத்துவதும் கூடும் குருவிலா வித்தை குணமிலா பெண்டும் விருந்திலான் வீடும் விழல்.

இன்னிசையும் இனிய உறவுகளும் ஒரே இடத்தில் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் ஒற்றுமையையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சி கிளவுட் எவன் ஸ்தாபனத்தார் பெருமையுடன் வழங்கும் இணையும் கரங்கள் இன்னிசை மாலை. இசை, மகிழ்ச்சி, நட்பு, விருந்து அனைத்தும் ஒரே இடத்தில். இன்னிசை மாலை மூலமும் இரவு உணவு பரிமாறல் மூலமும் வடக்கு வாழ் தமிழ் மக்களை இணைய வைக்கும் ஓர் அரிய நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இடம் செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் கிரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. மீண்டும் இடத்தை தருகின்றேன், செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் கிரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. காலம் அக்டோபர் மாதம் 17 தேதி மாலை 6 மணிக்கு. குடும்பத்தினர்களுக்கான கட்டணம் 130 வெள்ளி, தனிநபருக்கு 60 வெள்ளி, சிறார்களுக்கு 25 வெள்ளி. புகழ்பெற்ற இந்திய கலைஞர்களுடனும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து தரும் சிறப்பு நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இணையும் கரங்கள் இசை.

வணக்கம் தம்பி தங்கையரே. ஒரு திருக்குறளுடன் எமது சிறுவர் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? தீவினையார் அஞ்சார், விழுமியார் அஞ்சுவர், தீவினையனன் செருக்கு. அதாவது, தீயவர்கள் தீமை செய்ய அஞ்ச மாட்டார்கள். தீமை செய்வதனால் மகிழ்ச்சி ஏற்படுவதாயினும் அதனை செய்திட சான்றோர் அஞ்சி நடுங்குவார்கள். தீவினையார் அஞ்சர், விழுமியார் அஞ்சுவர், தீவினை என செருக்கு. அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. மணியின் தந்தை ராமனிற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. வழியில் எவரேனும் தவறவிட்ட பொருள் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு விடுவார். அது யாருடையது என்று தெரிந்தாலும் திருப்பி கொடுக்க மாட்டார். ஒரு முறை ராமன் தனது 6 வயது மகன் மணியுடன் ஸ்கூட்டரில் காய்கறிகளை கடைக்கு சென்றார். வண்டியை நிறுத்தி கடையை நோக்கி செல்லும் போது ஒரு பெண் பை நிறைய காய்கறியுடன் அவர்களை கடந்து சென்றாள். அவளுடைய பையிலிருந்து மணி பர்ஸ் வீதியில் விழுந்தது. ஓடிச் சென்ற பர்ஸ் எடுத்த மணி மாமி மாமி என்று கூப்பிட்டு கொண்டே பின்னால் சென்று பர்ஸை கொடுத்தான். பர்ஸில் நிறைய பணம் இருந்தது. அந்த பெண்மணி நன்றி என்று மணியை பாராட்டி விட்டு சென்றாள். எத்தனை பணம் அந்த பர்ஸில் கூட்டி விட்டு விட்டேனே என்று துக்கப்பட்டான் ராமன். மகளிடம் சொன்னான், மணி, நீ வீதியிலிருந்து எது கிடைத்தாலும் அதை எடுத்து உடனேயே பையில் வைத்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வந்த பின் அதை அப்பாவிடம் கொடுக்க வேண்டும். அப்பா அதை உரியவரிடம் சேர்ப்பித்து விடுவார் என்றான் ராமன். காய்கறி வாங்கிய பின் ஸ்கூட்டர் சாவியை தேடினான் ராமன். கிடைக்கவில்லை. மணியை ஸ்கூட்டரில் அமர்த்தி 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு வண்டியை தள்ளி சென்றார். வீட்டில் நுழைந்துவுடன் என்ன ஆயிற்று என்று கேட்ட மனைவிக்கு சாவி தொலைந்து விட்டது என்றார் ராமன். அப்போது மணி தன்னுடைய பையிலிருந்து வண்டி சாவியை எடுத்து அப்பாவிடம் கொடுத்தான். அப்பா, நீங்கள் கடையில் பர்ஸ் எடுக்கும் போது சாவி கீழே விழுந்தது. நீங்கள் தரையில விழுந்ததை எடுத்து வீட்டில் வந்து தர வேண்டும் என்று சொன்னீர்கள் இல்லையா? அதனால்தான் சாவியை இப்ப எடுத்து கொடுத்தேன் என்றான் மணி. ராமன் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தான். எவரேனும் தமது பொருட்களை தவறவிடும் போது எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை அன்று முதல் தன்னை திருத்திக் கொண்டான்.

தம்பி தங்கீரே, அடுத்ததாக வலிமை போல் நொடி நேரம். கொக்கு நிற்க நிற்க குளம் வற்ற வற்ற, அது என்ன? கொக்கு நிற்க நிற்க குளம் வற்ற வற்ற, அது என்ன? எண்ணெய் விளக்கு. சிறு சிறு கதவுகள், செய்யாத கதவுகள், திறக்க மூட சத்தம் செய்யா கதவுகள், அது என்ன? சிறு சிறு கதவுகள், செய்யாத கதவுகள், திறக்க மூட சத்தம் செய்யா கதவுகள், அது என்ன? கண் இமைகள். சின்ன மச்சான் என்னை குனிய வைத்தான், அது என்ன? சின்ன மச்சான் என்னை குனிய வைத்தான், அது என்ன? முள். சரி தம்பி தங்கீரே, இத்தோடு நமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கீரே.

0: சியில் ஒலிபரப்பான செய்தியினை உங்களுக்கு அடுத்து தருகின்றேன்.
1: வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள்.
2: தியாகியின் சிலை அகற்றலுக்கு தொடர் எதிர்ப்பு. நல்லூரில் இன்று மாலையும் பெரும் கண்டன போராட்டம். நல்லிணக்கத்தை நோக்கி பயணிப்பதாக அனூர் அரசு ஐநாவில் பெருமிதம். மீண்டும் யுத்தம் நிகழாது என்கிறார் விஜித கேரத். நாமலை தொடர்ந்து சிறையில் அடைக்க முயற்சி. பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாக பொது என பெருமுட காட்டம். மதுரையில் பேரணி நடத்தினார் முதல்வர் விஜய். வெயிலில் காத்திருந்து 10 பேர் மயக்கம். ஈரான் விரைவில் சரணடையும். ராணுவ பொருளாதார மோதலில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்கிறார் ட்ரம்ப்.
1: இனி விரிவான செய்திகள். தியாகி திலீபனின் திருவுருவச் சிலையை காவல்துறையினர் அகற்றியமையை கண்டித்து சிலையை உடனடியாக மீள நிறுவ கோரியும் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலையும் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது.
3: யாழ்நல்லூரில் உள்ள தியாகி திலீபன் நினைவாலயத்திற்கு முன்பாக இன்று மாலை 4:30 மணிக்கு பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளது. திலீபனின் நினைவாலயத்தில் புதிதாக வைக்கப்பட்ட சிலையை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அகற்றிச் சென்றிருந்தனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் இத்தகைய அடாவடித்தனத்தை கண்டித்தும் திலீபனின் சிலையை அதே இடத்தில் மீள நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் யாழ்ப்பாணம் உட்பட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதற்கமைய இன்றைய தினம் நல்லூரில் உள்ள தியாகி திலீபன் நினைவாலயத்தில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் பகிரங்க அளிப்பு விடுத்துள்ளனர்.
1: யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் தியாகி நினைவேந்தல் நிகழ்வில் அரசியல் சாயம் பூசப்பட்டிருப்பது மனவேதனைக்குரிய விடயம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தியாகியின் நினைவேந்தலுக்கு அரசாங்கம் எந்தவித தடைகள் அல்லது அழுத்தங்களையும் பிரயோகிக்காத நிலையில் அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக இத்தகைய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக மாநகர சபை பூரணமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
4: அகிம்சை வலையில் உண்ணாவிரவிருந்தவரின் உயிர் நீத்திருக்கின்றார். அது உணர்வுகரமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே தெரிகிறது, அதில் அரசியல் ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கிறது. உண்மையாக அது மன வருத்தத்துக்குரியது. உண்மையாக எங்களை பொறுத்த வரைக்கும் அகிம்சை வழியில் உண்ணாவிரதமிருந்து அவர் உயிர் நீத்திருக்கிறார் பல கோரிக்கைகளை அம்சங்களை வைத்து. ஆனால் இன்று நாங்கள் நினைக்கின்றோம், ஒரு குறிப்பிட்ட காலமாக அந்த இடத்தை அரசியல் மயப்படுத்தி ஒரு போட்டித்தன்மையாக இருக்கிறது. முன்னைய காலத்தில் நினைவினால் செய்யும் போது அதிகார மக்கள் வந்தார்கள். இப்போது படிப்படியாக அரசியல் சாயம் பூசும் போது அந்த இடத்துக்கு வருவதில்லை. உண்மையாக இந்த நிகழ்வு எல்லா இடமும் அனுஷ்டிக்கப்படுகிறது. நல்லூரடியில் மட்டுமில்லை, திருகோணமலையில், மெட்டக்களப்பில், அங்கே எல்லாமே பிரச்சனை இல்லாமல் நடைபெறும். இங்கே மட்டும்தான் அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக உங்களுக்கு சமூக ஊடகத்தில் பல கருத்துக்களை அவதானித்துள்ளீர்கள். உண்மையாக எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் அரசாங்கம் எந்த வகையிலும் அழுத்தங்கள் பிரயோகிக்கவில்லை, எந்த வகையிலும் தடைகளை விநியோகிக்கவில்லை. இது அரசியல் சூழ்ச்சி ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்பது உணர முடிகிறது. எதிர்வரும் காலத்தில் மாநகர சபை அது தொடர்பாக பூரணமான நடவடிக்கை அவர்கள் எடுக்கட்டும்.
1: தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் வழங்கிய ஆணைக்கமைய நம்பிக்கையை கட்டியெழுப்ப உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அதேநேரம் இலங்கையில் மீண்டும் ஒரு யுத்தம் நிகழாமல் தடுக்கவும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய பாதையில் பயணிக்கவும் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் வரும் வார்த்தைகள் ஊடாக அல்லாமல் செயல்கள் மூலம் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது அமர்வில் நேற்று உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல், ஒழுக்கம் மற்றும் தவறுகளை எதிர்கொள்ளும் துணிச்சல் ஆகியவற்றின் மூலம் இது முன்னெடுக்கப்படுவதாகவும் இதனூடாக இலங்கையும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம் மற்றும் புத்துயிர் பெறும் செயல்முறையை நோக்கி பயணித்து வருவதாக கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் மோதல்கள் மற்றும் இலங்கையை தாக்கிய சூறாவளி போன்ற காலநிலை பேரிடர்களுக்கு மத்தியிலும் பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் அதிகரித்து வரும் சூழலில் காலநிலை நீதி என்பது உடனடியானதொரு யதார்த்தமாக மாற வேண்டும் என வலியுறுத்தினார். 2030 ஆண்டுக்குள் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் 2050 கார்பன் சமநிலை ஆகிய இலக்குகளை அடைவதற்கான பாதையில் இலங்கை பயணித்து வருவதாகவும் கூறினார். ஒரு தசாப்தங்களாக நாட்டில் இடம்பெற்ற யுத்தம் 17 ஆண்டுகளுக்கு முன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போதிலும்

0: மோதலின் ஆழமான வடுக்கள் இன்னும் உள்ளதாக தெரிவித்தார். அவற்றை ஆற்றுவதற்கு அத்தகைய துயரம் மீண்டும் நிகழாமல் தடுக்கவும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய பாதையில் பயணிக்கவும் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தேசிய நிறுவனங்களை வலுப்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 2 ஆண்டுகளாக இனவாதம் மற்றும் மத தீவிரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் நிராகரிப்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். அதே நேரம் சுயநிர்ணய உரிமை உட்பட பலஸ்தீன மக்களின் மறக்க முடியாத உரிமைகளையும் இலங்கை தொடர்ந்தும் ஆதரிக்கிறது எனவும் சுதந்திரமான மற்றும் இறைமையுள்ள பலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டும் என்றும் சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைக்கு ஆதரவளிப்பதாகவும் கூறினார். இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு இன்றியமையாத பங்களிப்பாகும் எனவும் சவாலான காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபை துணை நின்று தமது வளர்ச்சிக்கு ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
1: உலக நாடுகளின் தலைவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிநாடுகளுக்கு செல்லாமல் மாவட்டங்களுக்கு சென்று அரசியல் பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ணா குற்றம் சுமத்தியுள்ளார்.
0: எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த கர்ஷன ராஜகருணா, உலகத்துடன் முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் இலங்கை வலுவான சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அதற்கு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச மாநாடுகளில் நாட்டின் தலைவர் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். உலக தலைவர்கள் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கு வெளிநாடு செல்வதை தவிர்த்துவிட்டு மாவட்டங்களுக்கு சென்று அரசியல் பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றார் எனவும் தெரிவித்தார். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வதாகவும் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாகவும் உறுதியளித்த அனுருகுமார் திசாநாயக்கு ஆட்சிக்கு வந்த பின்னரும் ஜனாதிபதியின் அதிகாரங்களை மேலும் அதிகரித்துக் கொண்டுள்ளார் எனவும் புதிய அரசியலமைப்புக்கு பதிலாக ஒரேயொரு சரத்தை மட்டுமே திருத்துவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்துள்ளார் என்றும் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். மின்சாரம் கட்டணம், எரிபொருள் விலை மற்றும் விலை சூத்திரம் ஆகியவற்றை ரத்து செய்வதாக தேர்தலுக்கு முன்னர் கூறியவர்களும் இப்போது அது பற்றி பேசுவதில்லை எனவும் மாறாக மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை பரப்பும் கருத்துக்களையே ஜனாதிபதி பேசி வருகிறார் எனவும் அவர் தெரிவித்தார்.
1: இலங்கை மக்கள் நாமல் ராஜபக்சவின் தலைமைத்துவத்தை சுற்றி மிகவும் வலுவாக அணிதிரண்டு வரும் இந்த வேளையில் தற்போதைய அரசு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியும் அவரை சிறையில் தொடர்ந்து அடைத்து வைக்க முயற்சிக்கின்றது என ஸ்ரீலங்கா போஜனபெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார்.
0: பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சாகர காரியவசம், அரசின் பொய்களுக்கு எதிராக நாட்டின் மக்கள் நாமல் ராஜபக்சவின் தலைமைத்துவத்தை சுற்றி திரண்டு வருவதால் தற்போது அரசு அவருக்கு கடுமையாக அஞ்சுவதாக தெரிவித்தார். சட்டப்பூர்வமான விசாரணைகளுக்கோ அல்லது நியாயமான வழக்கு விசாரணைகளுக்கோ முகம் கொடுக்க தாங்கள் எப்போதுமே அஞ்சவில்லை எனவும் தம்மில் அவருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்து நிரூபித்து தண்டனை வழங்கினாலும் சட்டத்திற்கு தலைவனுக்கு தயார் என்றும் தெரிவித்தார். ஆனால் இங்கு பொய் குற்றச்சாட்டுகள் மூலம் திட்டமிட்டு பழிவாங்கும் நடவடிக்கையே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் காரணமாக அரசுக்குள்ளும் அரசுக்கு ஆதரவு வழங்கும் தரப்பினருக்கும் இடையிலும் பாரிய பிளவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார்.
0: கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் சட்டம் மற்றும் நீதிமன்ற நடைமுறைகள் குறித்து தெளிவான புரிதல் கொண்டு எவரும் இந்த திருத்தத்தை ஆதரிக்க மாட்டார்கள் எனவும் இலங்கையில் உள்ள 99% சட்டத்திறணிகள் இந்த திருத்தத்தால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை உணர்ந்து இதற்கு தீவிர எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் ஏற்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக அரசின் ஒரு பகுதியினர் அரசை விட்டு பிரிந்து உள்ள உண்மை நிலையை அமைச்சர் விமல் ரத்நாயக்கு நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் எனவும் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இருப்பினும் காலையில் நாடாளுமன்றத்தில் இவ்வாறானதொரு கருத்தை தெரிவித்த அமைச்சர் மாலையில் தான் அவ்வாறு கூறவில்லை என்று தனது சொந்த கருத்தை மறந்து பேசியுள்ளார்.
1: ஸ்ரீலங்கா அரசமைப்பின் 22வது திருத்த சட்டம் மற்றும் நீதி, சேவை சட்டம் ஆகியவை முற்றிலும் ஜனநாயக ரீதியாகவும் அரசமைப்புக்கு அமைவாகவுமே நிறைவேற்றப்பட்டன என்று அமைச்சர் நளின் ஜெயதீச தெரிவித்துள்ளார்.
0: கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நளின் ஜெயதீச, சட்டம் மூலம் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதற்குரிய கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும், உயர்நீதிமன்றத்தின் அறிவித்தலுக்கு அமையவே தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். விவாதத்தின் பின்னர் தேவையான திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமது கருத்துக்களை முன்வைக்க சமமான வாய்ப்பளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இரண்டாவது திருத்த சட்டத்திற்கு எதிராக தெளிவான அரசியல் காரணங்களை முன்வைக்க முடியாமல் எதிர்க்கட்சியினர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் எனவும், சுயாதீன நீதித்துறையின் கௌரவத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியினர் பிரதம நீதியரசர் மற்றும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். இரண்டாவது திருத்தத்தின் பின்னர் எதிர்க்கட்சிக்குள் இருக்கும் பிளவு மேலும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு, நளின் ஜெயதீச தெளிவான அரசியல் கோஷங்கள் எதுவும் ஒன்றி நபர்களை மட்டும் ஒன்றிணைத்துச் செல்வதால் ஏற்படும் குழப்ப நிலை என்று எதிர்க்கட்சியில் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கும் 22வது அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கும் இடையே எந்தவொரு தொடர்பும் இல்லை எனவும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக நாம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசு உறுதியாக இருக்கிறது எனவும் தெரிவித்த அவர், அதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை அடக்குவதற்கு தனித்துவமான புதிய சட்ட நடவடிக்கைகளை முன்வைக்க அரசு காயநகர்த்தி வருவதாகவும் தெரிவித்தார்.
1: இலங்கையின் பொது சுகாதாரத்துறைக்கு உதவும் வகையில் இந்தியா சுமார் 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை வழங்கியுள்ளது.
0: இந்திய விமானப்படையின் C-130 ஜேரக விமானம் மூலம் இந்த மருந்துகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொது சுகாதார அமைப்புக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதில் இந்தியா உறுதியாக இருப்பதாகவும் ஜெய்சங்கர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
1: கல்முனை வடக்கு ஆதர வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சுகுணனுக்கு எதிராக அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, முன்னாள் அமைச்சர் HMM ஹரிஸ் உள்ளிட்ட 6 பேர் வைத்தியர் குறித்து முகநூல் மற்றும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுவதற்கு மட்டக்களப்பு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
0: கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் சுகாதார பணி உதவியாளர்கள் கிஜாப்புடை அணிவது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டது. இதன்போது வைத்திய பணிப்பாளர் வைத்தியர் கு சுகுணர் மற்றும் அவரது குடும்பம் தொடர்பாக அவதூறாக சமூக வலைதளங்கள் முகநூலூடாக கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தன. இந்த அவதூறு தொடர்பாக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் வைத்தியர் சுகுணர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஹரீஸ் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உள்ளிட்ட 6 பேரையும், வைத்தியர் சுகுணன் பற்றிய அவரது குடும்பம் பற்றிய முகநூல் மற்றும் சமூக ஊடகங்களில் வழக்கு முடியும் வரை பதிவிடுவதற்கு தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 12வது தேதி நீதிமன்றத்தில் 6 பேரையும் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.

0: நேர்களே, அடுத்ததாக யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிலாந்தன் அவர்கள் திலீபன் பற்றிய கூறிய கருத்தினை உங்களுக்கு அடுத்து தருகின்றேன்.
1: ஈழத்தமிழர்களின் நவீன அரசியல் வரலாற்றில் இரண்டு அகிம்சை காலகட்டங்கள் உண்டு, ஓர் ஆயுத போராட்ட காலகட்டம் உண்டு. அகிம்சை போராட்ட காலகட்டம் கிட்டத்தட்ட 1960களின் இறுதி வரை வரும். முதல் கட்டம். இரண்டாம் கட்டம் 2009 மேக்கு பின் வரும். இடையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயுத போராட்ட காலகட்டம். தொகுத்து பார்த்தால் 1956 தமிழரசுக் கட்சி முன்னெடுத்த அந்த அகிம்சை போராட்டம் அங்கிருந்து தொடங்கி இன்றைக்கு நாங்கள் அகிம்சை போராட்டம் என்று கூறிக்கொள்கிறோம். இன்று வரையிலுமான 2026 70 ஆண்டுகளை தொகுத்து பார்க்கும் பொழுது திலீபனுக்கு முன்னரான அகிம்சை போராட்டம், திலீபனுக்கு பின்னரான அகிம்சை போராட்டம். இதில் திலீபனுக்கு முன்னரான அகிம்சை போராட்டம் என்பது பெருமளவுக்கு தமிழரசு கட்சியால் முன்னெடுக்கப்பட்டது. 1956 அது காலிமுகத்திடலில் நிகழ்ந்த சில மணித்தியால போராட்டம். பின்னர் 1961 62 நாட்கள் நீடித்த ஒப்பீட்டளவில் நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தில் அவர்கள் நிர்வாகத்தை முடக்கினார்கள். அதைவிட முக்கியமாக அந்த போராட்டம் அன்றைக்கு நடந்த பொழுது முஸ்லீம்கள் அந்த போராட்டத்தோடு ஒன்றிணைந்து நின்றார்கள், வடக்கிலும் கிழக்கிலுமாக. அந்த போராட்ட காலகட்டத்தில் தமிழரசுக் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. ஒரு கட்டத்தில் அந்த கச்சேரியை முடக்கும் போராட்டம் அரசாங்கத்தின் ஒடுக்கும் நடவடிக்கைகளால் கைவிடப்பட்டது. 1956 காலிமுகத்திடல் போராட்டம் அரசாங்கத்தின் ஒடுக்கும் நடவடிக்கைகளால் கைவிடப்பட்டது. இந்த போராட்டங்களில் ஈடுபட்டவரும் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தவரும் மூத்த அரங்கச் செயற்பாட்டாளரும் ஆகிய அரசையாவை நான் 90களில், அதாவது திலீபன் உயிர் நீத்த பின் 1990 அவரிடமிருந்து அவருடைய அந்த அறவழி போராட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தகவல்கள் திரட்டுவதற்கு போயிருந்த பொழுது கண்டு கதைத்தேன். அப்பொழுது அரசையா ஒரு வசனம் சொன்னார், தம்பி, திலீபனைப் போல ஒரு 500 பேர் எங்கள்கிட்ட இருந்திருந்தால் உங்களோட தலைமுறை ஆயுதம் ஏந்தி போராடும் ஒரு நிலைமை வந்திருக்காது என்று. ஏன் என்று கேட்டேன். அன்றைக்கு நாங்கள் சாக தயாராக இருக்கையில், நாங்கள் அன்றைக்கு முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் சாக தயாராக இருக்கவில்லை. இதை சொன்ன அரசையா யார் என்றால், பிரித்தானிய இராணுவத்தில், இலங்கைக்கான பிரித்தானிய இராணுவத்தில் வேலை செய்து பின் அதிலிருந்து விலகி நாடக அரங்க செயற்பாட்டாளராக இருந்தவர். அதற்கு முன் தமிழரசுக் கட்சியின் அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் ஒரு முன்னணி போராளி. அடர்ந்த மீசை வைத்திருப்பார், அதை எப்பொழுதும் சுருட்டி விட்டிருப்பார் மேல் நோக்கி. அரசையாவை இன்னொரு பக்கத்தால் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அந்த சத்தியாகிரக போராட்டத்தின் குறியீடு என்று சொல்லத்தக்க ஒரு ஒளிப்படம் இப்பொழுதும் எங்களிடம் உண்டு. அது என்னவென்றால், ஒரு சத்தியாகிரகி நிலத்தில் வீழ்ந்து கிடக்கிறார். அவருடைய நெஞ்சுக்கு நேரே ஒரு போலீஸ்காரன் தன் துப்பாக்கியின் கத்தி முனையை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சத்தியாகிரகி அதற்கு அஞ்சவில்லை. போலீஸ்காரன் அந்த அவற்ற நெஞ்சுக்கு நேர அந்த துப்பாக்கியின் அந்த கத்தி முனையை வச்சு கொண்டிருக்கிறான். இது அன்றைக்கு இருந்த சத்தியாகிரக போராட்டத்தின் ஒரு குறியீட்டு ஒளிப்படம் மட்டுமல்ல, சிங்கள பௌத்த அரசுகள் எப்படி தமிழ் மக்களின் அறவழி போராட்டங்களை அணுகுகின்றன என்பதற்கு அதைவிட சிறந்த ஒளிப்பட உதாரணம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. அந்த ஒளிப்படத்தின் காணப்பட்ட சத்தியாகிரகி தான் அரசையா. அவர்தான் 90 சொன்னார், திலீபனைப் போல 500 பேர் எங்களோடு இருந்திருந்தால் பிறகு வந்த தலைமுறை ஆயுதம் ஏந்த வேண்டி வந்திருக்காது என்று. அதாவது சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட ஒருவர் சொன்ன வசனம் என்றால், திலீபனுக்கு முந்தைய சத்தியாகிரகத்தில் யாருமே சாக தயாராக இருக்கவில்லை. சத்தியாகிரகத்தை அன்றைக்கிருந்த மிதவாதிகள் சாக தயாராக இல்லாதவர்களின் போராட்டமாகத்தான் முன்னெடுத்தார்கள். ஒரு வகையில் சாக தேவையில்லாத போராட்டம் என்பதனால் தான் ஒடுக்குமுறை இறுகிய பொழுது அவர்கள் போராட்டத்தை கைவிட்டார்கள். மட்டுமல்ல, ஒடுக்குமுறையில் கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் பெனாகொடை முகாமில், தலைவர்கள் நட்சத்திர விடுதியில் என்ற நிலைமையெல்லாம் இருந்தது. கொண்டு அடக்கிய பிரச்சனை என்னென்று சொன்னால், திலீபனுக்கு முந்தைய சத்தியாகிரகம் என்பது தன்னை இழக்க தயாரற்ற சத்தியாகிரகம். திலீபனுக்கு பின்னரான 2009 பின்னரான இன்றைய சத்தியாகிரகமும் தன்னை இழக்க தயாரற்ற சத்தியாகிரகம். இதுதான் பிரச்சனை. திலீபன் காலத்தில் மட்டும்தான் தன்னை இழப்பதற்கு தயாரான அந்த மனோநிலை இருந்தது. சத்தியாகிரகம் என்பது, அதாவது அறவழி போராட்டம் என்பது என்ன, அகிம்சை என்றால் என்ன, ஆயுத போராட்டம் என்பது எதிரியை தோற்கடிப்பதன் மூலம், எதிரிக்கு நோகச் செய்வதன் மூலம் எங்கள் கோரிக்கைகளை ஒப்புக்கொள்ள வைப்பது. அறவழி போராட்டம் அல்லது சத்தியாகிரக போராட்டம் என்பது போராளி தன்னைத்தானே வருத்துவதன் மூலம் மகத்தான விளைவுகளை ஏற்படுத்துவது. அதாவது ஹிம்சை போராட்டத்தில், ஆயுத போராட்டத்தில் எதிரியை வருத்துவது, தன்னையும் வருத்துவது உண்டு. ஆனால் அஹிம்சை போராட்டத்தில் எதிரியை வருத்துவது கிடையாது, தன்னைத்தானே வருத்துவது. தன்னைத்தானே வருத்தும் பொழுது அது இரண்டு மகத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். முதலாவது, தங்களுக்காக ஒருவன் உண்ணாமல் இருக்கிறான், தங்களுக்காக ஒருவன் ஒரு ஒவ்வொரு நாளாக உலர்ந்து கொண்டு போகிறான், தங்களுக்காக ஒருத்தி தீக்குளிக்கிறாள் என்று வரும்பொழுது யாருக்காக அந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறதோ அந்த மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். அதாவது அஹிம்சை போராட்டம் என்பது எந்த மக்களுக்காக முன்னெடுக்கப்படுகிறதோ அந்த மக்களை திரட்டும், அந்த மக்களை எழுச்சி கொள்ள வைக்கும். உலகம் முழுக்க இது நடந்திருக்கு, திலீபனும் அதை செய்தார். அப்ப அஹிம்சை போராட்டம் என்பது முதலாவதாக மக்களை எழுச்சி கொள்ள வைப்பது. ஒருத்தன் எங்களுக்காக சாகிறான், அணுவணுவாக சாகிறான், இன்றைக்கு அது மக்கள் மத்தியில் ஒரு நொதிப்பை, கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அஹிம்சை போராட்டத்தின் முதல் முக்கிய விளைவு. அடுத்த விளைவு எதிரியின் குற்ற உணர்ச்சியை தூண்டுவது. ஒருவன் தன்னைத்தானே ஒரு பச்சை இல படிப்படியாக காஞ்சு செருகாவது போல, அல்லது தீக்குளித்து தன்னைத்தானே எரித்து கொண்டு ஒரு செங்கடியைப் போல, ஒரு முத்துக்குமாரைப் போல ஒருவர் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் பொழுது எதிர்க்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஒரு கீழ்த்தி வரும். எங்களுடைய அடக்குமுறை காரணமாக அதுக்கு எதிராக இவர்கள் போராடுகிறார்கள் என்று எதிரிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி வரையக்க, அந்த குற்ற உணர்ச்சியின் விளைவாக எதிரி உங்கள் கோரிக்கைகளுக்கு இறங்கி வாரது. ஆனால் இலங்கை தீவின் நவீன வரலாற்றில் அது வாரான குற்ற உணர்ச்சி சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பிடம் ஏற்படுமா என்ற சந்தேகத்தை கடந்த சில நாட்களாக சமூக ஊடக வலைத்தளங்களில் நிகழும் விவாதங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மைத்ரேயி ராமகிருஷ்ணன், இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழ் பெற்றோருக்கு பிறந்த ஒரு பிள்ளை, 24 வயது, நெட்ஃப்ளிக்ஸில் அவர் போட்ட அவர் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கார். அந்த படத்தின் பின் அவர் ஒரு டைம்ஸ் பேட்டியில் தெரிவித்த தகவல், நான் ஒரு ஸ்ரீலங்கன் அல்ல, நான் ஒரு ஈழத்தமிழ் பெண் என்ற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அவருக்கு எதிராக சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒரு பெரிய அலையை கிளப்பி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் மைத்ரேயிக்கு நெகட்டிவாக என்றாலும் கூட பிரபஞ்சத்தை ஏற்படுத்திவிட்டது. மைத்ரேயின் மீதான உலகத்தின் கவனத்தை அது மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தி இருக்கிறது, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த குறிப்பு எழுதின கனபேர் படிச்சாக்கள், சொந்த முகத்தோடு இருப்பவர்கள், சமூக பெருமானம் உள்ளவர்கள், இது முக்கியம், சமூக பெருமானம் உள்ளவர்கள், இவர்களே ஒரு 24 வயசு பிள்ளை நான் ஒரு ஸ்ரீலங்கன் அல்ல என்று சொல்கிறார். அதை சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கும் அரசாங்கம் சொல்கிறது நாட்டில் இனவாதம் இல்லை என்று. ஆனால் படித்தவர்களே எழுதுகிறார்கள் மிக மோசமாக. அந்த பிள்ளை நான் ஸ்ரீலங்கன் அல்ல என்று சொல்லுது, அது ஒரு டயஸ்போரிக் ஐடென்டிட்டி என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். டயஸ்போராவில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒரு டயஸ்போரிக் ஐடென்டிட்டி. டயஸ்போரிக் ஐடென்டிட்டி என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி தான், அது ஒரு அரசியல் அடையாளப்படுத்தலாம். ஏனென்றால் டயஸ்போரா என்பதே அரசியல் புலப்பெயர்ச்சியின் விளைவு, அரசியல் காரணங்களால் புலம்பெயர்ந்ததன் விளைவு. அவ்வாறு புலம்பெயர்ந்த பெற்றோருக்கு பிறந்த அந்த பிள்ளை இப்ப தன்னை ஒரு ஈழத்தமிழ் பிள்ளை என்று சொல்லுது. அது அரசியல் காரணங்களால் வந்த ஒரு அடையாளம். அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை படித்த சிங்களவர்களாலே. ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, 24 வயசு பிள்ளை, நான் ஜார் என்பதை தெரிவிக்கும் உரிமையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாட்டில் இனவாதம் இல்லை என்று அரசாங்கம் சொல்லுது. அப்ப ஒரு பொம்பளை பிள்ளை எழுதின ஒரு நடிகை, ஒரு இளம் நடிகை, தன் படிப்பை அவர் தன்னுடைய நடிப்பு தாகத்துக்காக ஒத்தி வைத்தவர், ஒத்தி வச்சுட்டு தான் படங்களில் நடித்தவர். அந்த பிள்ளையின் அந்த குறிப்புக்கு அப்படி எதிர்வினையாட்டக்கூடிய அளவுக்குத்தான் அந்த கூட்டு மேனோனிலே இருக்கும் என்று சொன்னால், பிறகப்படி நாங்கள் ஒரு அகிம்சை போராட்டத்தின் மூலம் அவர்களிடம் ஒரு கில்டி கன்சியஸ்னஸ் வரும், ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகும் என்று எதிர்பார்ப்பது. அசோக கந்தகம போன்ற சில விதிவிலக்குகள் உண்டு, அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். அசோக கந்தகம என்ற அந்த திரை கலைஞர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள், அதை நாங்கள் மதிக்க வேண்டும். சில சிங்கள மக்கள் அப்படி இருக்கிறார்கள், அது பெரும்பான்மைக்குள் காணப்படும் சிறுபான்மை. ஆனால் பெரும்பான்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், மிக மோசமான ஆபாச குறியீடுகளையும் அரசியல் தூஷணங்களையும் முகவெளியில், சமூக ஊடக வலைவெளியில் கக்குறதாகத்தான் இருக்கு. முழுக்க வெறுப்பு, ஹேட்டர்ஸ். பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் நாங்கள் எப்படி சிங்கள மக்களின் கில்ட்டியை உணரச் செய்வது? எனவே அகிம்சை போராட்டத்தின் பிரதான விளைவு ஒன்று, எந்த மக்களுக்காக அது முன்னெடுக்கப்படுகிறதோ அந்த அரசையா சொன்னது போல, திலீபனுக்கு முன்னுக்கு யாரும் சாக தயாராக இருக்கவில்லை, திலீபனுக்கு பின்னுக்கும் யாரும் சாக தயாராக இருக்கவில்லை. அன்னை பூபதி இறந்தார், அன்னை பூபதி திலீபனின் மறைவில் தானும் பின் வந்தார். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், திலீபன் அடிப்படையில் ஓர் அகிம்சை போராளி அல்ல, அவர் ஒரு ஆயுத போராளி, ஆயுத போராட்டத்தை நம்பினவர், அவர் ஒரு பயிற்சி பெற்ற போராளி. அவர் அந்த போராட்ட மரபின் ஒரு பகுதியாகத்தான் உயிரை திறக்க தயாராக, உயிரை துறப்பதற்கு தயாராக அகிம்சை வழியில் வந்தார். எனவே திலீபன் உயிரை துறந்தமை என்பது ஆயுத போராட்ட மரபின் ஒரு பகுதியாக நிகழ்ந்ததே தவிர, அதை நாங்கள் அகிம்சை போராட்ட மரபாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் ஆயுத போராட்டம் உயிரை துறக்க தயாரான முன்னுதாரணங்களை தந்தது. அந்த முன்னுதாரணங்கள் வழியே திலீபனும் போனார், அன்னை பூபதியும் போனார். இதில் அன்னை பூபதி ஒரு போராளி இல்லை என்பதே மகத்தான விஷயம். அப்படி பார்க்க, திலீபனின் அந்த உயிர் துறப்பு என்பது அகிம்சை போராட்டத்தின் வழி நிகழ்ந்திருந்தாலும் கூட, அது ஆயுத போராட்ட மரபின் ஒரு பகுதியாகத்தான் நிகழ்ந்தது. தன் லட்சியத்துக்காக சாவது, தன் லட்சியத்துக்காக உறுப்பை கொடுப்பது, தன் லட்சியத்துக்காக படிப்பை இழப்பது, ஏனியவற்றை இழப்பது, துறப்பது, அரசியல் என்பது துறப்பது, அரசியல் என்பது தியாகம் செய்வது, அரசியல் என்பது அர்ப்பணிப்பு செய்வது, அரசியல் என்பது பிழைப்பு அல்ல என்ற ஒரு மரபு ஆயுத போராட்ட மரபில் தான் இருந்தது. அதுக்கு முன்னுக்கும் இருக்கல, பின்னுக்கும் இருக்கல, இப்பவும் இல்லை. அப்ப இந்த பின்னணிக்குள்ள நாங்கள் இப்ப தொகுத்து பார்ப்போம். திலீபனுக்கு முந்தின அகிம்சை போராட்டம் சாக தயாரா இருக்கல, திலீபனுக்கு பிந்தின அகிம்சை போராட்டமும் சாக தயாரா இருக்கல, திலீபனுக்கு முந்தைய அகிம்சை போராட்டம் அதன் இலக்குகளை முழுமையாக அடையல, திலீபனும் தன் இலக்குகளை முழுமையாக அடையாத படியால் தான் உயிர் துறந்தார். அன்னை பூபதியும் அதுதான். திலீபனுக்கு பின்னரான ஆயுத போராட்டம், அகிம்சை போராட்டம் கடந்த 17 ஆண்டுகளாக தன் இலக்குகளை அடைய முடியவில்லை. இப்படி பார்த்தால் திலீபன் இப்பொழுதும் பசியோடு தான் இருக்கிறான், திலீபன் இப்பொழுதும் பசியோடு தான் இருக்கிறான். குருந்தூர் மலையில், வெடுக்கினாரி மலையில் திலீபன் இப்பொழுதும் பசியோடு தான் இருக்கிறான். கிழக்கில் மயிலத்தமடுவில், மாதவனையில் பண்ணையாளர்களோடு பசித்திருக்கும் பசுக்களோடு திலீபன் இப்பொழுதும் பசியோடு தான் இருக்கிறான். தையிட்டி விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் திலீபன் பசியோடு தான் இருக்கிறான். விடுவிக்கப்படாத அரசியல் கைதிகளின் மத்தியில் இப்பொழுதும் திலீபன் பசியோடு தான் இருக்கிறான். காணாமலாக்கப்பட்ட தன் பிள்ளையின் படத்தோடு தெருவோரத்தில் நிற்கும் அந்த தாயின் கண்ணீரில் திலீபன் இப்பொழுதும் பசியோடும் தாகத்தோடும் தான் இருக்கிறான். திலீபன் இப்பொழுதும் பசியோடும் தாயத்தோடும் தான் இருக்கிறான். என்றால் திலீபனின் பசி எப்பொழுது தீரும், தாகம் எப்பொழுது தீரும், அதுக்கு என்ன செய்யணும், திலீபனிடம் இதை நாங்கள் கற்றுக்கொள்வது என்ன? அகிம்சை போராட்டம் என்பது முதலாவது அர்த்தத்தில் விளைவை பொறுத்தவரை மக்களை திரட்டுவது. திலீபன் அதை குறிப்பிடத்தக்க அளவுக்கு செய்தார். தமிழரசு கட்சி 1961 அதை குறிப்பிடத்தக்க அளவுக்கு செய்தது. நாங்கள் இப்பொழுது கடந்த 17 ஆண்டுகளாக ஆங்காங்கே செய்கிறோம் தான் காணாது. தொடர்ச்சியாக செய்யலை. ஒரு தொடர்ச்சியான நொதிப்பு, ஒரு தொடர்ச்சியான கொந்தளிப்பு இல்லை. சோர்ந்துட்டு சோர்ந்துட்டு நாங்கள் கொதிக்காமல் தமிழகம் கொதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் கொதிச்சாத்தான் தமிழகம் கொதிக்கும், நாங்கள் நொதிச்சாத்தான் உலகம் நொதிக்கும். நாங்கள் நொதிக்கல, நாங்கள் எங்கள் அரசியலுக்காக நொதிக்க முடியாத மக்களாக இருக்கிறோம். தெளிவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடமதான். நாங்கள் எங்கள் இலட்சியத்துக்காக ஒருத்து போராட தயாராக இருந்தால், தியாகம் செய்ய தயாராக இருந்தால், மக்கள் எங்களோடு கொதிப்பார்கள், கொந்தளிப்பார்கள், எங்களை சூழ திரள்வார்கள். அகிம்சை போராட்டம் என்பது சாவதே அல்ல. சாக தயாராக இருக்கணும் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்போ நான் சாக தயாராக இருக்கணும் என்று சொல்லியிருக்க, நான் எங்கள் அரசியல்வாதிகளை சாகம் பெற உண்ணாவிரதம் இருண்டோ அல்லாட்டி தீக்குழி என்றோ சொல்லியல இல்லை. அகிம்சை போராட்டத்தின் இறுதி விளைவு சாவதல்ல, யாரையும் கொள்வதல்ல. இளத்தமிழர்கள் ஏற்கனவே நிறைய விலையை கொடுத்து விட்டோம், நிறைய செத்து விட்டோம். ஆகவே நான் யாரையும் சா என்று கேட்க மாட்டேன், கேட்க எனக்கு உரிமை இல்லை. ஆனால் தான் வரித்து கொண்ட இலட்சியத்துக்கு உண்மையாக இருக்கணும், அதுக்கு அர்ப்பணிப்பாக இருக்கணும். அதை நாங்கள் தெளிவிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், உண்மையாக எங்களை ஒறுத்து போராடுகிறோம் என்று மக்கள் நம்புவார்களாக இருந்தால் மக்கள் திரள்வார்கள். நீங்கள் பொய்யர்கள் என்று கருதினால் மக்கள் திரள மாட்டார்கள். இதுதான் பிரச்சனை. மக்கள் எங்கே திரள்வார்கள் என்றால், இவர் உண்மையான போராளி, இவர் தன்னை உண்மையாக ஒறுத்து போராடுகிறார் என்று நம்பும் போதுதான். அந்த முன்னுதாரணம் ஆயுத போராட்ட மரபில் இருந்தது, அதுக்கு முன்னுக்கும் இருக்கையில் பின்னுக்கும் இல்லை. எனவே இங்கே செய்ய வேண்டியது என்னவென்றால், திலீபனிடமிருந்து கற்றுக்கொள்வது அதைத்தான். இதை நாங்கள் எதுக்காக போராடுறோமோ அதுக்கு உண்மையாக இருப்பது, அதில் அர்ப்பணிப்புக்கு தயாராக இருப்பது. அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய ஈகம், எங்களுடைய தியாகம், எங்களுடைய பசி, எங்களுடைய தாகம் மக்களை கொதித்தலை செய்யும். அப்படி மக்கள் திரண்டால் மட்டும்தான் தமிழ் மக்கள் தங்கள் இறுதி இலக்கை அடையலாம். இல்லை என்றால் நாங்கள் தொடர்ந்தும், இது 39வது ஆண்டு, அடுத்த ஆண்டும் திலீபன் இப்பொழுதும் பசியோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கப் போகிறோம். எனவே அகிம்சையின் நோக்கம் சாவது அல்ல. அகிம்சையின் நோக்கம் தன்னை வருத்துவதன் மூலம் தன் மக்களை எழுச்சி கொள்ள செய்வது, தன் மக்களை திரட்டுவது. எனவே எங்களுடைய அரசியல் கடந்த 17 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அறவழி போராட்டம், அறவழி போராட்டம் என்று. இல்லை, நாங்கள் மக்களை திரட்ட தவறிவிட்டோம். நாங்கள் மக்களை திரட்ட தவறிவிட்டோம் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்க போனீங்கண்டா எங்களோட தமிழ் கிராமங்கள், பெரும்பாட்டில் நீங்கள் வாழும் கிராமங்களிலேயே ஆளற்ற வீடுகள் அதிகம் உண்டு. ஒரு பகுதி ருயின்டு பாலடைந்த வீடுகள், இன்னொரு பகுதி புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இங்கே கட்டிய மாட மாளிகைகள், இரவில் விளக்குகள் ஜொலிக்கும், சிசிடிவி கேமராக்களும் அல்லது செக்யூரிட்டி நிறுவனங்களும் பாதுகாக்கும் வீடுகள். நீங்கள் பூநகரிலிருந்து கிளிநொச்சிக்கு போகும் வழிநடுக பகலில் போனால் எண்ணுங்கள், 100க்கு குறையாத வீடுகள், ஆளில்லா வீடுகள் உண்டு. எங்களுடைய கிராமங்கள் ஆளற்ற வீடுகளை கொண்ட கிராமங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. வன்னியிலே பெரும்பாலான சின்ன குளக்குடியிருப்புகளில் மக்கள் இல்லை. புதுவிழாம் குளம் போன்ற பல கிராமங்கள், பள்ளிய ஆதி கிராமங்கள், மக்கள் இல்லை. பல வன்னி சிறிய குளக்குடியிருப்புகளில் சரி பாதிக்கு மேல குளங்கள் காடு மண்டி கிடக்கின்றன. காடு கைப்பற்றிய குளங்களை வனவளத்துறை கைப்பற்றுகிறது, வன்னியில் குளங்களை காடு பிடிக்கிறது, பிறகு வனவளத்துறை காட்டை காட்டி குளத்தை பிடிக்கிறது. அப்ப வடக்கு கிழக்கு எங்கும் இதுதான் நிலவரம். ஆளற்ற வீடுகளை கொண்ட கிராமங்கள், நீங்கள் எல்லாம் டிகிரி முடிச்சிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க என்று கேட்டால், பெரும்பாலான பிள்ளைகள் வெளியேறுவதைத்தான் சொல்லுகுது. நாட்டை விட்டு பிள்ளைகள் வெளியேறுது. இங்கே இருக்கும் ஒரு தலைவரையோ, இங்கே இருக்கும் ஒரு தொழில் முதலீட்டாளரையோ, இங்கே இருக்கும் ஒரு கலைஞரையோ, இங்கே இருக்கும் ஒரு அறிஞரையோ, இங்கே இருக்கும் ஒரு சான்றோரையோ தன் உதாரணமாக கொண்டு, நான் இங்கே இருப்பேன், இந்த மண்ணில் வேரை விட்டு பூத்து காய்ப்பேன் என்று எத்தனை பிள்ளை சொல்லுது. பெரும்பாலான பிள்ளைகள் அடுத்த கட்டம் புலம்பெயரலாமா என்று யோசிக்குது. இது வீழ்ச்சி. இங்கே தங்களுக்கு முன்னுதாரணமாக யாரும் இல்லை என்று பிள்ளைகள் கருதுகிறார்கள் என்று சொன்னால் அது வீழ்ச்சி. அந்த முன்னுதாரணங்களை உருவாக்க வேண்டும். பிள்ளைகள் வெளியேறி கொண்டிருக்கு. ஒரு புறம் ஆளற்ற வீடுகளை கொண்ட கிராமங்கள், இன்னொரு புறம் ஒரு இளம் தலைமுறை வெளியேறி கொண்டிருக்கு. இப்ப ஒரு பிள்ளை தன் தாய்நாட்டில் வேர் கொண்டு பூத்து காய்த்து இங்கேதான் நான் என்னை ஸ்தாபிக்க வேண்டும் என்று கருதாமல் வெளியில போகணும் என்று யோசிக்கதோ அங்கே திலீபன் பசியோடு இருக்கிறார். ஒரு பிள்ளை, நீங்கள் எல்லாருமே அளவுக்கு அதிகமாக தன் நேரத்தை கைபேசியில் குவிக்கும் பொழுது, இப்பொழுது ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், பிரெயின் ராட், மூளை அழுகுவது, இரண்டாவது டூம் ஸ்க்ரோலிங், எந்த இலக்குமின்றி ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போகுது. இது ஒரு வியாதியா வந்துட்டு, இது ஒரு சமூக வியாதியா வந்துட்டு. இதிலிருந்து தன் இளையவர்களை காப்பதற்காக சிங்கப்பூர் கடந்த வாரம் வாசிக்கிறதுக்கு 15 நிமிஷம் வாசித்தாலே காசு என்று அறிவித்திருக்கு. ஐரோப்பாவின், அமெரிக்காவின் பெரும்பாலான உயர்கல்வி நிறுவனங்கள் இலத்திரனியல் சாதனங்களிலிருந்து தங்கள் பிள்ளைகளை வெளியே எடுத்து மீண்டும் வாசிப்பை நோக்கி செலுத்துது. எனவே நீங்கள் அளவுக்கு அதிகமான நேரத்தை கைபேசியில் செலவழித்தால் அங்கேயும் திலீபன் பசியோடு இருக்கிறார். நீங்கள் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரிக்கு அப்படியே போய் அங்காள செட்டில் ஆகும் என்று யோசிப்பீங்கள் என்றால் அங்கேயும் திலீபன் பசியோடு இருக்கிறார். திலீபன் பசியோடு இருப்பது என்பது அரசியல் அர்த்தத்தில் அல்ல. நாங்கள் ஒரு சமூகமாக இல்லாமல், ஒரு தேசமாக இல்லாமல் திரைந்து கொண்டு போகிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் திலீபன் பசியோடு இருக்கிறார், திலீபன் தாகத்தோடு இருக்கிறார். உங்களுடைய மூளை அழுகுமாக இருந்தால் அந்த பிரெயின் ரோட் என்று சொல்லப்படுகிற அந்த மனோநிலை, அந்த உளவியல் சூழல் உங்களை வரும் அணுகுமாக இருந்தால், நீங்களும் அந்த உளவியலை கொண்டவராக இருப்பீர்களாக இருந்தால் திலீபன் அங்கே பசியோடு இருக்கிறார். நீங்கள் அந்த டூம் ஸ்க்ரோலிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பயனின்றி நேரத்தை கைபேசியில் கழிக்கும் ஆட்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் திலீபன் பசியோடு இருக்கிறார், எங்கேயும் திலீபன் பசியோடு இருக்கிறார். நாங்கள் திலீபன் பசியோடு இருக்கிறார் என்று தொடர்ந்தும் அடுத்த 40ஆம் ஆண்டும் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது. நாங்கள் எங்களை திரட்டி கொள்ளவில்லை என்றால் அந்த அகிம்சை போராட்டத்திலிருந்து நாங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். எனவே தமிழ் மக்கள் தங்களை திரட்டி கொள்வதன் மூலம்தான் திலீபன் பசியோடு இருக்கிறார், திலீபன் தாகத்தோடு இருக்கிறார் என்று தொடர்ந்தும் சொல்லும் நிலைமையை இல்லாமல் செய்யலாம். நன்றி.
0: சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.

இன்னிசையும் இனிய உறவுகளும் ஒரே இடத்தில் தமிழர் கலாச்சாரத்தையும் தமிழர் ஒற்றுமையையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சி கிளவுட் இவன் ஸ்தாபனத்தார் பெருமையுடன் வழங்கும் இணையும் கரங்கள் இன்னிசை மாலை. இசை, மகிழ்ச்சி, நட்பு, விருந்து அனைத்தும் ஒரே இடத்தில். இன்னிசை மாலை மூலமும் இரவு உணவு பரிமாறல் மூலமும் வடக்கு வாழ் தமிழ் மக்களை இணைய வைக்கும் ஓர் அரிய நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இடம் செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் கிரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. மீண்டும் இடத்தை தருகின்றேன், செர்பியன் சர்ச் ஹால், 212 டயமண்ட் கிரீக் ரோட், கிரீன்ஸ்பரோ. காலம் அக்டோபர் மாதம் 17 தேதி மாலை 6 மணிக்கு. குடும்பத்தினர்களுக்கான கட்டணம் 130 வெள்ளி, தனிநபருக்கு 60 வெள்ளி, சிறார்களுக்கு 25 வெள்ளி. புகழ்பெற்ற இந்திய கலைஞர்களுடனும் உள்ளூர் கலைஞர்களும் இணைந்து தரும் சிறப்பு நிகழ்ச்சி. அனைவரும் வருக, ஆதரவு தருக, மகிழ்ச்சியுடன் இணைந்திருக்க. இணையும் கரங்கள் இசை.